0: ஓ பாட்டு தூடா
1: ஹாப்பினஸ் பாட்டோகே தபி தோ படேகி கியோகி ஹாப்பினஸ் இஸ் கண்டேஜியஸ் ரேடியோ ஆலிவ் யுவர் ஹாப்பினஸ் ஃப்ரீக்வன்சி ஜியோ பிந்தாஸ்
2: A ring for the newly married? Cute little bangle for the newborn?
3: Arre yaar, holiday season is here aur phir wahi gifting ka tension. To phir Malabar Gold and Diamonds, golden summer ke saath, buy a free cash vouchers on diamond and precious gem jewelry purchases. Plus, exchange your gold jewelry and upgrade to the latest designs without any loss. Aur suno, there's more. With the import duty revision in India, you can now save up to 15% on gold prices here in the GCC. Visit Malabar Gold and Diamonds today.
4: Hi there friends, this is DJ Suketu. DJ Suketu. You're listening to Radio Olive 106.3 FM, Geo Bindas.
5: Olive Suno Radio Network, Qatar's number one Asian radio network.
6: Radio Olive, I'm the number one.
7: GEC.